மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுனது ஏரைகளை கொத்தி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தபத்துக்கு.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொத்தி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

லால்பால் ஏடியில் ஹொஸ்டர் கொட்டாரா சௌகி கோலோ பணம்போர் ஆர்பா சுராத்கல் கேரிசி முக்கா பவன் அழகனை கோல்நாடு காரணம் முழுக்கே படுவதில் எர்மாள் உச்சில காப்பு கட்பாடி உத்தியோக ரைட் ஹோக்லி.

0: ஊர்தான் தூது மதுமையாது ஊர்தான் பாப்பத பொண்ணாந்தது மதுமையாது மூலம் செட்டில் ஆகும் ஐடியா
1: பொர்ச்சி மாறா ஊர்தா பொர்ச்சி மாறா.

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணு ஏரைகளை கொத்தி யான் நிக்கலாம் சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏனந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

பாத்திரத்துல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

0: என் அம்ருத் சோமேஸ்வர் ரேடியோ ஸ்டார் அங்கு ஏப்பல கேண்டது சந்தோஷப்படையில
1: கண்டொடே பல தூப்பே நாளெனு கிரிஞ்சிடித்தின மாணிகோ இத்த தூதக ஒப்ப பாடின பத்தை இதன கல கல.